0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.
2: நாம் வாழும் இந்த உலகிலே மனிதருக்கு எதிராக மனிதர் செயல்படுவது என்பது மலிந்து கிடக்கின்ற ஒரு நிகழ்வு. இன்று தனி மனிதர்களுக்கு இடையே அல்லது சமூகங்களுக்கு இடையே, குழுக்களுக்கு இடையே, ஏன் நாடுகளுக்கு இடையே ஏற்படுகின்ற எதிர்ப்புகளும் போர்களும் வன்முறைகளும் நம்முடைய வரலாற்றிலே ஏன் இன்று கூட மலிந்து கிடக்கின்றன. இதை பற்றித்தான் ராபர்ட் பேர்ன்ஸ் என்ற ஒரு அறிஞர் இப்படி சொல்லி சென்றிருக்கிறார். மேன்ஸ் இன்ஹியூமானிட்டி டு மேன் மேக்ஸ் கவுண்ட்லெஸ் தௌசண்ட்ஸ் மோன். ஒரு மனிதன் மனிதருக்கு எதிராக மனிதாபிமானம் இல்லாத செயல்களை செய்யும்போது எண்ணில் அடங்காதோர் ஆயிரக்கணக்கானவர்கள் துயரத்தில் மூழ்குவர். நண்பர்களே, அண்மையிலே நடந்து வருகின்ற போர்களை நாம் அறிவோம். அது இஸ்ரேல் பாலஸ்தீன அந்த போராக இருந்தாலும், ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும், இன்னும் எந்த நாட்டிலே நடக்கிற போராக இருந்தாலும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எதிராக மனிதாபிமானம் இல்லாத செயல்களை செய்யும்போது, அதாவது தனிப்பட்ட வாழ்விலும் கூட, ஒரு எனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவரது மாண்பை குலைக்கும் வண்ணம், அவரது மதிப்பை குறைக்கும் வண்ணம் பேசுவது, செயல்படுவது அல்லது மற்றவர்களை தூண்டிவிடுவது, இது போன்ற மனிதாபம் இல்லாத செயல்களை நாம் செய்யும் போது அவர்கள் ஒருவர் மட்டுமல்ல, பல பேர் துயரத்திலே மூழ்க வாய்ப்பு. என்று போர்கள் உலகிலே நடக்கின்ற போது ஏதோ அந்த போர்க்களத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே துயரத்திலே மூழ்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த போர்களுடைய பலன்களை எல்லாருமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? எனவே மனிதர் மனிதருக்கு எதிராக மனிதாபமானம் இல்லாத செயல்களை நாம் செய்வதை நிறுத்தினோம் என்றால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். முதலிலே அதை நம் குடும்பத்தில் தொடங்குவோம், தனி மனிதர்கள் மத்தியிலே தொடங்குவோம். ஒருவர் ஒருவரை மதிப்போம், ஒருவர் அடுத்தவருடைய மனிதாபிமானத்தை போற்றுவோம். அப்போது நம் இந்த உலகத்திலே துயரத்தில் மூழ்கின்றவர்கள் இருக்கவே முடியாது. பாருங்கள் இந்த அழகான வாக்கியம், மனிதர் மனிதருக்கு எதிராக மனிதாபிமானம் இல்லாத செயல்களை செய்யும் போது எண்ணில் அடங்காதோர் துயரத்தில் மூழ்குவர். இனியும் நாம் மற்றவர்களை துயரத்தில் மூழ்கச் செய்ய வேண்டுமா? சிந்தித்து செயல்படுவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
1: செப்டம்பர் 23 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களில் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொது சங்கத்தின் ஆவணமான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருள்பணி அமைப்பு விதி தொகுப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் தொடக்க நூலிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும், தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும், நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு, இறைவனுக்கு நன்றி. இறை வார்த்தை வாசிப்புக்குப் பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்பு சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திரு அவையின் 2 வத்திக்கான் பொது சங்கத்தின் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருள்பணி அமைப்பு விதி தொகுப்பு வழியாக நமது பயணத்தை தொடர்ந்து வருகிறோம். அதன் முதல் பகுதியில் உள்ள 3 அதிகாரத்திற்கு நாம் இப்போது வந்துள்ளோம். பிரபஞ்சத்தில் மனித செயல்பாடு என்பது அவ்வதிகாரத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அழகிய தலைப்பு. உலகில் மனித செயல்பாட்டின் மதிப்பு என்ன, அதேபோலவே தொழில்நுட்பம், சமூகம் மற்றும் அறிவியல் சார்ந்த முன்னேற்றத்தின் மதிப்பு என்ன என்பதே அடிப்படை கேள்வியாகும். பொதுசங்கம் நிறைவடைந்த 4 1969 ஆண்டு ஜூலை 20 மற்றும் 21 தேதிகளுக்கு இடைப்பட்ட இரவில் மனிதன் முதன்முறையாக நிலவில் காலடி வைத்ததை நாம் நினைவுகூரலாம். இறைவனின் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்ட மனிதர் முன்னேற்றத்தின் செயல்பாட்டாளர்களாக இருக்கிறார். தனது சுதந்திரம் மற்றும் அறிவாற்றலின் மூலம் மனிதர் தனது அறிவை வளர்த்துக்கொள்கிறார். அதன் வழியாக ஒட்டுமொத்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்கிறார். தலைமுறை தலைமுறையாக மனிதர்களின் வாழ்க்கை நிலைமைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பார்க்கும்போது இதனை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் கூறுகிறது. முற்காலத்தில் மனிதர் விண்ணக சக்திகளிடமிருந்து எதிர்பார்த்த பல நன்மைகளை இன்று தனது முயற்சியாலும் ஆற்றலாலும் பெற்றுக்கொள்கிறார். இதன் காரணமாக சில சிந்தனையாளர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் இறைவனுடனான மனிதரின் உறவை பலவீனப்படுத்துகிறது என்றும், இறைவனையே தேவையற்றவராக காட்டும் நிலைக்கு அது கொண்டு செல்கிறது என்றும் கருதினர். இன்னும் சிலர் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிரானதாகவும் பார்த்தனர். இத்தகைய பார்வை முந்தைய காலங்களிலிருந்து மாறுபட்ட விதத்தில் உலகை பார்க்கும் மனநிலையை நவீன மனிதரிடம் உருவாக்கியது. குறிப்பாக கிறிஸ்தவ வெளிப்பாட்டுடனான தொடர்பை இழந்த மேற்கத்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியில் இத்தகைய முன்முடிவு வலுப்பெற்றது. கிறிஸ்தவத்திற்கு பிந்தைய மனிதநேய சிந்தனைகளில் மனிதரும் இறைவனும் தவறாக எதிரெதிரானவர்களாக சித்தரிக்கப்படுகின்றனர். தமது அறிவு, சுதந்திரம் மற்றும் முன்னேற்றத்தை நிலைநிறுத்த மனிதர் இறைவனிடமிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவாகுகிறது. ஆனால் இறைவனுடனான உறவை மறுப்பதன் மூலம் மனிதரின் மாண்புக்கான மேலான இறைநிலை மதிப்பையும் உறுதிப்படுத்தும் வாய்ப்பை நாம் இழந்துவிடுகிறோம். இதுவே 2 வத்திக்கான் பொதுசங்கத்தின் முக்கிய இறையியலரான ஹென்றி தே லூபாக் விளக்கிய இறை மறுப்பு மனிதநேயத்தின் துயரமாகும். பொதுசங்கம் இதற்கு ஒரு தெளிவான பதிலை வழங்குகிறது. நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரை இது உறுதியானது. தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகளாகிய மனித செயல்பாடுகள், அதாவது பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் தங்களது வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்த மேற்கொண்டு வரும் மாபெரும் முயற்சி இறைவனின் திட்டத்தோடு ஒத்துப்போகிறது என்று மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் கூறுகிறது. மனிதரின் அறிவாற்றலாலும் துணிச்சலாலும் உருவாக்கப்படும் சாதனைகள் இறைவனின் வல்லமைக்கு எதிரானவை என்றும், படைப்பு அறிவாற்றல் கொண்ட மனிதர் படைப்பாளருக்கு போட்டியாளர் என்றும் கிறிஸ்தவர்கள் கருதுவதில்லை. மாறாக மனித குலத்தின் வெற்றிகள் இறைவனின் மகத்துவத்தின் அடையாளங்களும் அவரது புரிந்து கொள்ள முடியாத திட்டத்தின் கனிகளுமாகும் என்று அது கூறுகிறது. சுருக்கமாக சொன்னால், இறைவன் இன்னும் பயணத்திலும் வளர்ச்சியிலும் இருக்கும் படைப்பை மனிதர்களின் கைகளில் ஒப்படைத்துள்ளார். மனிதர்கள் தங்களது ஞானமிக்க செயல்பாடுகளின் மூலம் அதனை நிறைவுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இங்கு மனு உருவெடுத்தலின் மறைபொருளுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான கருத்தை நாம் காண்கிறோம். மனித குலமும் அதனுடன் இணைந்த உழைப்பு முன்னேற்றம் மற்றும் படைக்கப்பட்ட உலகின் தன்னாட்சி ஆகியவையும் இறைவனுடனான சந்திப்பினால் அழிக்கப்படுவதில்லை அல்லது இறைவனின் கரைந்து விடுவதில்லை. மாறாக அவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவில் தொடர்ந்து சுதந்திரமாகவும் செயலாற்றுபவையாகவும் இருக்கின்றன. ஏனெனில் கிறிஸ்துவில்தான் மனித குலம் முழுமையான உண்மையையும் சுதந்திரத்தையும் கண்டடைகிறது. மேலும் நற்கருணை கொண்டாட்டத்தில் மனித உழைப்பின் கனிகளான அப்பமும் திராட்சை ரசமும் ஒவ்வொரு நாளும் பீடத்தில் வைக்கப்பட்டு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் மாற்றப்படுகின்றன. இந்த கண்ணோட்டத்திலிருந்து ஒரு முக்கியமான உண்மை வெளிப்படுகிறது. இறைவனை சந்திப்பதற்காக மனிதர் தமது உலகியல் பணிகளை விட்டுவிட வேண்டியதில்லை. மாறாக தமது அன்றாட பணியை நன்றாக செய்து அதனை புனிதப்படுத்துவதன் மூலம் தமது அழைப்பை முழுமையாக வாழ முடியும். கிறிஸ்தவர்கள் அனைவரையும் போலவே மனித சமூகத்தை உருவாக்கும் பணியில் பங்கேற்கின்றனர். அதே வேளையில் அனைத்து பொருள்களின் இறுதி நோக்கத்தையும் இறைவனுடனான சந்திப்பையும் நோக்கி பயணிக்கின்றனர். முன்னேற்றம், அறிவியல் மற்றும் வாழ்க்கை பயணத்தில் தங்களுடன் இணைந்து செல்பவர்களுக்கு இந்த இறுதி நோக்கத்தை அவர்கள் நினைவூட்ட வேண்டும். நிச்சயமாக உலகியல் முன்னேற்றத்தை கிறிஸ்துவின் ஆட்சியில் வளர்ச்சியிலிருந்து தெளிவாக வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். இருப்பினும் மனித சமூகத்தை சிறப்பாக ஒழுங்குபடுத்துவதற்கு உலகியல் முன்னேற்றம் பங்களிக்கும் அளவுக்கு அது இறையாட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், இயற்கையிலிருந்தும் நமது உழைப்பிலிருந்தும் கிடைக்கும் அனைத்து நற்கனிகளையும் ஆண்டவரின் ஆவியில் அவரது கட்டளைகளுக்கு ஏற்ப உலகெங்கும் பரப்பிய பின்னர் அவற்றை மீண்டும் காண்போம். ஆனால் அவை எல்லா கரைகளிலிருந்தும் தூய்மைப்படுத்தப்பட்டு ஒளியூட்டப்பட்டு உருமாற்றம் பெற்றவையாக இருக்கும் என்று பொது சங்கம் கூறுகிறது. இறுதியாக, உண்மையான மனித முன்னேற்றமாக, அதாவது முழுமையான மனிதரின் மற்றும் அனைத்து மனிதர்களின் முன்னேற்றமாக தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் முன்னேற்றம் அமைய வேண்டுமெனில் அது அன்பினால் தூண்டப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். அப்போதுதான் அது எப்போதும் மனித மாண்பை பாதுகாப்பதற்கும், குறிப்பாக மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களின் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்துவதற்கும் பயன்படும். அன்பு சகோதர சகோதரிகளே, இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் அறிவையும் செயல்திறனையும் அனைவருடன் பகிர்ந்து கொள்ள நம்மை அழைக்கிறது. இதன் மூலம் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மக்களினமும் தங்களது திறன்களை வளர்த்து கொள்ளவும் இறைவனின் உதவியுடன் இணைந்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் முடியும்.
0: இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக, இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார். செய்திகள்.
2: அக்டோபர் 1 ரோம் நகரின் பங்கு தளங்கள் மற்றும் பள்ளிகளைச் சேர்ந்த 700 முதல் 1000 குழந்தைகள் திருத்தந்தை 14 லியோ அவர்களுடன் வத்திக்கான் தோட்டத்தில் ஒன்று கூடி 1 கோடி குழந்தைகள் ஜபமாலை ஜபிக்கின்றனர் என்ற முயற்சியை தொடங்க உள்ளனர். தேவையிலிருக்கும் திருஅவைக்கு உதவும் அமைப்பு இந்த முயற்சியை முன்னெடுக்கிறது. அன்று மாலை 5 மணிக்கு வத்திக்கானில் உள்ள லூர்து அன்னை கெபியில் திருத்தந்தை மற்றும் குழந்தைகள் இணைந்து ஜபமாலை ஜபிப்பார்கள். உலகெங்கிலும் உள்ள குழந்தைகள், குடும்பங்கள், பள்ளிகள் மற்றும் கிறிஸ்தவ சமூகங்களுடன் ஆன்மீக ஒன்றிப்பில் இந்த ஜபம் நடைபெறும். முதன்முறையாக இந்த ஆண்டு இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அக்டோபர் 1 முதல் 7 வரை 1 வார காலம் நடைபெறுகிறது. அக்டோபர் 7 ஜபமாலை அன்னையின் திருவிழாவன்று இம்முயற்சி நிறைவடையும். போர், வறுமை மற்றும் நிலையற்ற தன்மையால் பாதிக்கப்பட்டுள்ள சூடான், ஜிம்பாப்வே, மொசாம்பிக், சியாரா லியோன் மற்றும் பொலிவியாவின் பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்த குழந்தைகளும் இதில் பங்கேற்கின்றனர். ஃபாத்திமா அன்னை மரியாவின் செய்தியால் ஈர்க்கப்பட்டுள்ள இம்முயற்சி அமைதி, ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கை வளர்க்கிறது. 2005 வெனிசுலாவில் தொடங்கிய இம்முயற்சி இன்று உலகளாவிய ஜப வலையமைப்பாக வளர்ந்துள்ளது. பெற்றோர், ஆசிரியர்கள், அருள்பணியாளர்கள், துறவிகள், மறைக்கல்வியாளர்கள் மற்றும் குடும்பங்கள் அனைவரும் இதில் பங்கேற்க அழைக்கப்படுகின்றனர். முழு ஜபமாலையை ஜபிக்க இயலாதவர்கள் ஒரு 10 மணிகளை ஜபிப்பதன் வழியாகவும் இவ்வுலகளாவிய ஜபத்தில் இணையலாம்.
3: அமெரிக்க இறையியலாளர் டாக்டர் ஜான்சி கவடினி அவர்கள் தொடக்க கால கிறிஸ்தவ திருஅவை தந்தையர்களின் வாழ்க்கை, எழுத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள் பற்றிய ஆய்வுகளுக்காகவும், குறிப்பாக புனித அகஸ்தீன் பற்றிய அவரது ஆராய்ச்சிகளுக்காகவும் 2026 ராட்சிங்கர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த விருதை திருத்தந்தை 14 லியோ அவர்களிடமிருந்து வரும் டிசம்பர் 19 அன்று திருத்தூது அரண்மனையில் பெற்றுக்கொள்வார். இந்த விருது திரு அவையின் இறையியலாளர் மற்றும் கல்வியியல் அறிஞர் என்ற இரு நிலைகளிலும் தமது பணிக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்று நாட்ரேடேம் பல்கலைக்கழகத்தின் இறையியல் பேராசிரியர் டாக்டர் கவடினி அவர்கள் தெரிவித்துள்ளார். சமகால இறையியலையும் உள்ளடக்கிய இவரது ஆராய்ச்சியில் திருத்தந்தை 16 பெனடிக்ட் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோரின் சிந்தனைகள் குறித்த விரிவான பணிகளும் அடங்கும். இவர் இதற்கு முன்பு நாட்ரடேமில் உள்ள மெக்ராத் திரு அவை வாழ்வு என்ற நிறுவனத்தை இயக்கி அமெரிக்காவிலும் அதற்கு அப்பாலும் இறையியல் மற்றும் அருள்பணி வாழ்க்கையை மேம்படுத்தியுள்ளார். இறையியல், விவிலியம், தொடக்ககால கிறிஸ்தவ திரு அவை தந்தையர்களின் வாழ்க்கை, எழுத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள் குறித்த ஆய்வுகளிலும், தத்துவம், சட்டம், சமூகவியல் மற்றும் கலைத்துறைகளிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியதற்காக டாக்டர் கவடினி அவர்கள் ராட்சிங்கர் விருதை பெறுகிறார். இவ்விருதை பெறும் 32வது அறிஞர் இவராவார்.
2: கத்தோலிக்க சமூக கோட்பாட்டில் வேரூன்றிய உலகளாவிய தலைமைத்துவ திட்டமாக விளங்கும் போர்கோ உரையாடல் என்னும் முன்னெடுப்பு செப்டம்பர் 20 முதல் 23 நியூயார்க்கில் வணிகம், நிதி, கல்வித்துறை, சமயம், நலவாழ்வு, விளையாட்டு, குடிமைச் சமூகம் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களைச் சேர்ந்த தலைவர்களை ஒன்றிணைக்கிறது. இந்த மாநாடு ஜூன் மாதம் காஸ்தல் கந்தோல்ஃபோவில் உள்ள போர்கோ லவ்தோத்தோசியில் இடம்பெற்ற தொடக்க கூட்டத்திற்கு பிறகு அமெரிக்க ஒன்றியத்தில் இடம்பெறும் முதல் மாநாடாகும். மேலும் இந்த மாநாடு 81வது ஐக்கிய நாடுகள் பொது அவை கூட்டத்தோடு இணைந்து இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. செயற்கை நுண்ணறிவு, பணிவாழ்வில் மாற்றங்கள், நலவாழ்வு, நிலையான வளர்ச்சி, மனித மாண்பு மற்றும் பொறுப்பான தலைமைத்துவம் உள்ளிட்ட முக்கிய உலகளாவிய சவால்கள் மீதான விவாதங்களில் இந்த கூட்டம் கவனம் செலுத்தியுள்ளது. பங்கேற்பாளர்கள் நாம் எவற்றை கட்டி எழுப்புகிறோம், யாருக்காக, அதை யார் மர உரிமையாக பெறுவார்கள் என்ற முக்கிய கேள்வியை சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளனர். பிளவு மற்றும் நம்பிக்கையற்ற நிலை அதிகரித்து வரும் காலகட்டத்தில் செவிமடுப்பது, சந்திப்பது மற்றும் பகிரப்பட்ட பொறுப்புணர்வை அடிப்படையாக கொண்ட துணிவுமிக்க தலைமைத்துவத்தை மேம்படுத்த இத்தகைய உரையாடல்கள் முற்படுகின்றன என்று இத்திட்டத்தின் நிறுவனரான கதினால் ஃபெபியோ பாஜியோ அவர்கள் கூறியுள்ளார்.
3: சிரியாவின் இத்லிப் மாநிலத்தில் உள்ள கனாயி மற்றும் யகூபியே ஆகிய கிறிஸ்தவ கிராமங்களில் புனித பூமியை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ள பிரான்சிஸ்கன் துறவிகளால் நடத்தப்படும் 2 பள்ளிகள் மூடப்பட்டு கிட்டத்தட்ட 60 பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. செப்டம்பர் 20 ஞாயிறன்று திறந்து வைக்கப்பட்ட இப்பள்ளிகள் திரு அவை அமைப்புகள், புனித பூமிக்காக சேவை செய்யும் அரசு சாரா அமைப்புகள், புனித பூமியை பாதுகாக்கும் அமைப்பு மற்றும் பிரான்சிஸ்கன் துறவிகளின் ஆதரவுடன் புனரமைக்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் 1958 திறக்கப்பட்ட இப்பள்ளிகள் 1972 கைப்பற்றப்பட்டு பின்னர் போரின் போது தங்குமிடங்களாக பயன்படுத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. புனரமைக்கப்பட்ட பள்ளிகள் இப்போது 3 முதல் 17 வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி வழங்குகின்றன. ஆங்கிலம், கணிதம், வேதியியல் மற்றும் உயிரியல் உள்ளிட்ட பாடங்களை கற்பிக்கும் இப்பள்ளிகளில் 25 உள்ளூர் கிறிஸ்தவ ஆசிரியர்கள் பணி செய்கின்றனர். இந்த மறுசீரமைப்பு திட்டம் 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியுள்ளது மற்றும் சிரியாவின் மீள்கட்டமைப்பு காலத்தில் அங்குள்ள குடும்பங்களை ஆதரித்துள்ளது. தற்போது 80 சேவை செய்யும் இப்பள்ளிகளில் புனரமைப்பு நிறைவடைந்ததுடன் ஏறத்தாழ 300 இடமளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவை கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய குடும்பங்கள் இரண்டிற்கும் சேவை செய்கின்றன. மேலும் கல்வி, உரையாடல் மற்றும் இணக்கமான வாழ்வுக்கு ஒரு முக்கியமான தளமாகவும் விளங்குகின்றன.
4: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: நாம் வாழும் இந்த உலகிலே மனிதருக்கு எதிராக மனிதர் செயல்படுவது என்பது மலிந்து கிடக்கின்ற ஒரு நிகழ்வு. இன்று தனி மனிதர்களுக்கு இடையே அல்லது சமூகங்களுக்கு இடையே, குழுக்களுக்கு இடையே, ஏன் நாடுகளுக்கு இடையே ஏற்படுகின்ற எதிர்ப்புகளும் போர்களும் வன்முறைகளும் நம்முடைய வரலாற்றிலே ஏன் இன்று கூட மலிந்து கிடக்கின்றன. இதை பற்றித்தான் ராபர்ட் பேர்ன்ஸ் என்ற ஒரு அறிஞர் இப்படி சொல்லி சென்றிருக்கிறார். மேன்ஸ் இன்ஹியூமானிட்டி டு மேன் மேக்ஸ் கவுண்ட்லெஸ் தௌசண்ட்ஸ் மோன். ஒரு மனிதன் மனிதருக்கு எதிராக மனிதாபிமானம் இல்லாத செயல்களை செய்யும்போது எண்ணில் அடங்காதோர் ஆயிரக்கணக்கானவர்கள் துயரத்தில் மூழ்குவர். நண்பர்களே, அண்மையிலே நடந்து வருகின்ற போர்களை நாம் அறிவோம். அது இஸ்ரேல் பாலஸ்தீன அந்த போராக இருந்தாலும், ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும், இன்னும் எந்த நாட்டிலே நடக்கிற போராக இருந்தாலும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எதிராக மனிதாபிமானம் இல்லாத செயல்களை செய்யும் போது, அதாவது தனிப்பட்ட வாழ்விலும் கூட, ஒரு எனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவரது மாண்பை குலைக்கும் வண்ணம், அவரது மதிப்பை குறைக்கும் வண்ணம் பேசுவது, செயல்படுவது அல்லது மற்றவர்களை தூண்டிவிடுவது, இது போன்ற மனிதாபம் இல்லாத செயல்களை நாம் செய்யும் போது அவர்கள் ஒருவர் மட்டுமல்ல பல பேர் துயரத்திலே மூழ்க வாய்ப்பு. என்று போர்கள் உலகிலே நடக்கின்ற போது ஏதோ அந்த போர்க்களத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே துயரத்திலே மூழ்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த போர்களுடைய பலன்களை எல்லாருமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? எனவே மனிதர் மனிதருக்கு எதிராக மனிதாபமானம் இல்லாத செயல்களை நாம் செய்வதை நிறுத்தினோம் என்றால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். முதலிலே அதை நம் குடும்பத்தில் தொடங்குவோம், தனி மனிதர்கள் மத்தியிலே தொடங்குவோம். ஒருவர் ஒருவரை மதிப்போம், ஒருவர் அடுத்தவருடைய மனிதாபிமானத்தை போற்றுவோம். அப்போது நம் இந்த உலகத்திலே துயரத்தில் மூழ்கின்றவர்கள் இருக்கவே முடியாது. பாருங்கள் இந்த அழகான வாக்கியம், மனிதர் மனிதருக்கு எதிராக மனிதாபிமானம் இல்லாத செயல்களை செய்யும் போது எண்ணில் அடங்காதோர் துயரத்தில் மூழ்குவர். இனியும் நாம் மற்றவர்களை துயரத்தில் மூழ்க செய்ய வேண்டுமா? சிந்தித்து செயல்படுவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
1: செப்டம்பர் 23 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களில் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொது சங்கத்தின்

0: மான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருள்பணி அமைப்பு விதி தொகுப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் தொடக்க நூலிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும், தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும், நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறை வார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்பு சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திரு அவையின் இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தின் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருள்பணி அமைப்பு விதி தொகுப்பு வழியாக நமது பயணத்தை தொடர்ந்து வருகிறோம். அதன் முதல் பகுதியில் உள்ள மூன்றாவது அதிகாரத்திற்கு நாம் இப்போது வந்துள்ளோம். பிரபஞ்சத்தில் மனித செயல்பாடு என்பது அவ்வதிகாரத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அழகிய தலைப்பு. உலகில் மனித செயல்பாட்டின் மதிப்பு என்ன? அதேபோலவே தொழில்நுட்பம், சமூகம் மற்றும் அறிவியல் சார்ந்த முன்னேற்றத்தின் மதிப்பு என்ன என்பதே அடிப்படை கேள்வியாகும். பொது சங்கம் நிறைவடைந்த 4 ஆண்டுகளுக்குள்ளாகவே 1969 ஆண்டு ஜூலை 20 மற்றும் 21 தேதிகளுக்கு இடைப்பட்ட இரவில் மனிதன் முதன்முறையாக நிலவில் காலடி வைத்ததை நாம் நினைவுகூரலாம். இறைவனின் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்ட மனிதர் முன்னேற்றத்தின் செயல்பாட்டாளர்களாக இருக்கிறார். தனது சுதந்திரம் மற்றும் அறிவாற்றலின் மூலம் மனிதர் தனது அறிவை வளர்த்துக்கொள்கிறார். அதன் வழியாக ஒட்டுமொத்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்கிறார். தலைமுறை தலைமுறையாக மனிதர்களின் வாழ்க்கை நிலைமைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பார்க்கும்போது இதனை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் கூறுகிறது. முற்காலத்தில் மனிதர் விண்ணக சக்திகளிடமிருந்து எதிர்பார்த்த பல நன்மைகளை இன்று தனது முயற்சியாலும் ஆற்றலாலும் பெற்றுக்கொள்கிறார். இதன் காரணமாக சில சிந்தனையாளர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் இறைவனுடனான மனிதரின் உறவை பலவீனப்படுத்துகிறது என்றும், இறைவனையே தேவையற்றவராக காட்டும் நிலைக்கு அது கொண்டு செல்கிறது என்றும் கருதினர். இன்னும் சிலர் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிரானதாகவும் பார்த்தனர். இத்தகைய பார்வை முந்தைய காலங்களிலிருந்து மாறுபட்ட விதத்தில் உலகை பார்க்கும் மனநிலையை நவீன மனிதரிடம் உருவாக்கியது. குறிப்பாக கிறிஸ்தவ வெளிப்பாட்டுடனான தொடர்பை இழந்த மேற்கத்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியில் இத்தகைய முன்முடிவு வலுப்பெற்றது. கிறிஸ்தவத்திற்கு பிந்தைய மனிதநேய சிந்தனைகளில் மனிதரும் இறைவனும் தவறாக எதிரெதிரானவர்களாக சித்தரிக்கப்படுகின்றனர். தமது அறிவு, சுதந்திரம் மற்றும் முன்னேற்றத்தை நிலைநிறுத்த மனிதர் இறைவனிடமிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவாகுகிறது. ஆனால் இறைவனுடனான உறவை மறுப்பதன் மூலம் மனிதரின் மாண்புக்கான மேலான இறைநிலை மதிப்பையும் உறுதிப்படுத்தும் வாய்ப்பை நாம் இழந்துவிடுகிறோம். இதுவே இரண்டாம் வத்திக்கான் பொதுசங்கத்தின் முக்கிய இறையியலரான ஹென்றி தே லூபாக் விளக்கிய இறை மறுப்பு மனிதநேயத்தின் துயரமாகும். பொதுசங்கம் இதற்கு ஒரு தெளிவான பதிலை வழங்குகிறது. நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரை இது உறுதியானது. தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகளாகிய மனித செயல்பாடுகள், அதாவது பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் தங்களது வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்த மேற்கொண்டு வரும் மாபெரும் முயற்சி இறைவனின் திட்டத்தோடு ஒத்துப்போகிறது என்று மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் கூறுகிறது. மனிதரின் அறிவாற்றலாலும் துணிச்சலாலும் உருவாக்கப்படும் சாதனைகள் இறைவனின் வல்லமைக்கு எதிரானவை என்றும், படைப்பு அறிவாற்றல் கொண்ட மனிதர் படைப்பாளருக்கு போட்டியாளர் என்றும் கிறிஸ்தவர்கள் கருதுவதில்லை. மாறாக மனித குலத்தின் வெற்றிகள் இறைவனின் மகத்துவத்தின் அடையாளங்களும், அவரது புரிந்து கொள்ள முடியாத திட்டத்தின் கனிகளுமாகும் என்று அது கூறுகிறது. சுருக்கமாக சொன்னால், இறைவன் இன்னும் பயணத்திலும் வளர்ச்சியிலும் இருக்கும் படைப்பை மனிதர்களின் கைகளில் ஒப்படைத்துள்ளார். மனிதர்கள் தங்களது ஞானமிக்க செயல்பாடுகளின் மூலம் அதனை நிறைவுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இங்கு மனு உருவெடுத்தலின் மறைபொருளுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான கருத்தை நாம் காண்கிறோம். மனித குலமும் அதனுடன் இணைந்த உழைப்பு முன்னேற்றம் மற்றும் படைக்கப்பட்ட உலகின் தன்னாட்சி ஆகியவையும் இறைவனுடனான சந்திப்பினால் அழிக்கப்படுவதில்லை அல்லது இறைவனின் கரைந்து விடுவதில்லை. மாறாக அவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவில் தொடர்ந்து சுதந்திரமாகவும் செயலாற்றுபவையாகவும் இருக்கின்றன. ஏனெனில் கிறிஸ்துவில்தான் மனித குலம் முழுமையான உண்மையையும் சுதந்திரத்தையும் கண்டடைகிறது. மேலும் நற்கருணை கொண்டாட்டத்தில் மனித உழைப்பின் கனிகளான அப்பமும் திராட்சை ரசமும் ஒவ்வொரு நாளும் பீடத்தில் வைக்கப்பட்டு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் மாற்றப்படுகின்றன. இந்த கண்ணோட்டத்திலிருந்து ஒரு முக்கியமான உண்மை வெளிப்படுகிறது. இறைவனை சந்திப்பதற்காக மனிதர் தமது உலகியல் பணிகளை விட்டுவிட வேண்டியதில்லை. மாறாக தமது அன்றாட பணியை நன்றாக செய்து அதனை புனிதப்படுத்துவதன் மூலம் தமது அழைப்பை முழுமையாக வாழ முடியும். கிறிஸ்தவர்கள் அனைவரையும் போலவே மனித சமூகத்தை உருவாக்கும் பணியில் பங்கேற்கின்றனர். அதே வேளையில் அனைத்து பொருள்களின் இறுதி நோக்கத்தையும் இறைவனுடனான சந்திப்பையும் நோக்கி பயணிக்கின்றனர். முன்னேற்றம், அறிவியல் மற்றும் வாழ்க்கை பயணத்தில் தங்களுடன் இணைந்து செல்பவர்களுக்கு இந்த இறுதி நோக்கத்தை அவர்கள் நினைவூட்ட வேண்டும். நிச்சயமாக உலகியல் முன்னேற்றத்தை கிறிஸ்துவின் ஆட்சியில் வளர்ச்சியிலிருந்து தெளிவாக வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். இருப்பினும் மனித சமூகத்தை சிறப்பாக ஒழுங்குபடுத்துவதற்கு உலகியல் முன்னேற்றம் பங்களிக்கும் அளவுக்கு அது இறையாட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இயற்கையிலிருந்தும் நமது உழைப்பிலிருந்தும் கிடைக்கும் அனைத்து நற்கனிகளையும் ஆண்டவரின் ஆவியில் அவரது கட்டளைகளுக்கு ஏற்ப உலகெங்கும் பரப்பிய பின்னர் அவற்றை மீண்டும் காண்போம். ஆனால் அவை எல்லா கரைகளிலிருந்தும் தூய்மைப்படுத்தப்பட்டு ஒளியூட்டப்பட்டு உருமாற்றம் பெற்றவையாக இருக்கும் என்று பொது சங்கம் கூறுகிறது. இறுதியாக உண்மையான மனித முன்னேற்றமாக, அதாவது முழுமையான மனிதரின் மற்றும் அனைத்து மனிதர்களின் முன்னேற்றமாக தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் முன்னேற்றம் அமைய வேண்டுமெனில் அது அன்பினால் தூண்டப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். அப்போதுதான் அது எப்போதும் மனித மாண்பை பாதுகாப்பதற்கும் குறிப்பாக மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களின் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்துவதற்கும் பயன்படும். அன்பு சகோதர சகோதரிகளே, இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் அறிவையும் செயல்திறனையும் அனைவருடன் பகிர்ந்து கொள்ள நம்மை அழைக்கிறது. இதன் மூலம் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மக்களினமும் தங்களது திறன்களை வளர்த்து கொள்ளவும் இறைவனின் உதவியுடன் இணைந்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் முடியும்.
1: இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார். செய்திகள்.
2: அக்டோபர் 1 நாள் ரோம் நகரின் பங்கு தளங்கள் மற்றும் பள்ளிகளைச் சேர்ந்த 700 முதல் 1000 குழந்தைகள் திருத்தந்தை 14 லியோ அவர்களுடன் வத்திக்கான் தோட்டத்தில் ஒன்று கூடி 1 கோடி குழந்தைகள் ஜபமாலை ஜபிக்கின்றனர் என்ற முயற்சியை தொடங்க உள்ளனர். தேவையிலிருக்கும் திரு அவைக்கு உதவும் அமைப்பு இந்த முயற்சியை முன்னெடுக்கிறது. அன்று மாலை 5 மணிக்கு வத்திக்கானில் உள்ள லூர்து அன்னை கெபியில் திருத்தந்தை மற்றும் குழந்தைகள் இணைந்து ஜபமாலை ஜபிப்பார்கள். உலகெங்கிலும் உள்ள குழந்தைகள், குடும்பங்கள், பள்ளிகள் மற்றும் கிறிஸ்தவ சமூகங்களுடன் ஆன்மீக ஒன்றிப்பில் இந்த ஜபம் நடைபெறும். முதன்முறையாக இந்த ஆண்டு இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அக்டோபர் 1 முதல் 7 வரை 1 வார காலம் நடைபெறுகிறது. அக்டோபர் 7 ஜபமாலை அன்னையின் திருவிழா ஒன்று இம்முயற்சி நிறைவடையும். போர், வறுமை மற்றும் நிலையற்ற தன்மையால் பாதிக்கப்பட்டுள்ள சூடான், ஜிம்பாபே, மொசாம்பிக், சியாரா லியோன் மற்றும் பொலிவியாவின் பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்த குழந்தைகளும் இதில் பங்கேற்கின்றனர். ஃபாத்திமா அன்னை மரியாவின் செய்தியால் ஈர்க்கப்பட்டுள்ள இம்முயற்சி அமைதி, ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கை வளர்க்கிறது. 2005 வெனிசுலாவில் தொடங்கிய இம்முயற்சி இன்று உலகளாவிய ஜப வலையமைப்பாக வளர்ந்துள்ளது. பெற்றோர், ஆசிரியர்கள், அருள்பணியாளர்கள், துறவிகள், மறைக்கல்வியாளர்கள் மற்றும் குடும்பங்கள் அனைவரும் இதில் பங்கேற்க அழைக்கப்படுகின்றனர். முழு ஜபமாலையை ஜபிக்க இயலாதவர்கள் ஒரு 10 மணிகளை ஜபிப்பதன் வழியாகவும் இவ்வுலகளாவிய ஜபத்தில் இணையலாம்.
3: அமெரிக்க இறையியலாளர் டாக்டர் ஜான்சி கவடினி அவர்கள் தொடக்க கால கிறிஸ்தவ திருஅவை தந்தையர்களின் வாழ்க்கை, எழுத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள் பற்றிய ஆய்வுகளுக்காகவும், குறிப்பாக புனித அகஸ்தீன் பற்றிய அவரது ஆராய்ச்சிகளுக்காகவும் 2026 ராட்சிங்கர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த விருதை திருத்தந்தை 14 லியோ அவர்களிடமிருந்து வரும் டிசம்பர் 19 அன்று திருத்தூது அரண்மனையில் பெற்றுக்கொள்வார். இந்த விருது திரு அவையின் இறையியலாளர் மற்றும் கல்வியியல் அறிஞர் என்ற இரு நிலைகளிலும் தமது பணிக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்று நாட்ரேடேம் பல்கலைக்கழகத்தின் இறையியல் பேராசிரியர் டாக்டர் கவடினி அவர்கள் தெரிவித்துள்ளார். சமகால இறையியலையும் உள்ளடக்கிய இவரது ஆராய்ச்சியில் திருத்தந்தை 16 பெனடிக் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோரின் சிந்தனைகள் குறித்த விரிவான பணிகளும் அடங்கும். இவர் இதற்கு முன்பு நாட்ரடேமில் உள்ள மெக்ராத் திரு அவை வாழ்வு என்ற நிறுவனத்தை இயக்கி அமெரிக்காவிலும் அதற்கு அப்பாலும் இறையியல் மற்றும் அருள்பணி வாழ்க்கையை மேம்படுத்தியுள்ளார். இறையியல், விவிலியம், தொடக்ககால கிறிஸ்தவ திரு அவை தந்தையர்களின் வாழ்க்கை, எழுத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள் குறித்த ஆய்வுகளிலும், தத்துவம், சட்டம், சமூகவியல் மற்றும் கலைத்துறைகளிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியதற்காக டாக்டர் கவடினி அவர்கள் ராட்சிங்கர் விருதை பெறுகிறார். இவ்விருதை பெறும் 32வது அறிஞர் இவராவார்.
2: கத்தோலிக்க சமூக கோட்பாட்டில் வேரூன்றிய உலகளாவிய தலைமைத்துவ திட்டமாக விளங்கும் போர்கோ உரையாடல் என்னும் முன்னெடுப்பு செப்டம்பர் 20 முதல் 23 வரை நியூயார்க்கில் வணிகம், நிதி, கல்வித்துறை, சமயம், நலவாழ்வு, விளையாட்டு, குடிமை சமூகம் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களைச் சேர்ந்த தலைவர்களை ஒன்றிணைக்கிறது. இந்த மாநாடு ஜூன் மாதம் காஸ்தல் கந்தோல்ஃபோவில் உள்ள போர்கோ லவ்தோத்தோசியில் இடம்பெற்ற தொடக்க கூட்டத்திற்கு பிறகு அமெரிக்க ஒன்றியத்தில் இடம்பெறும் முதல் மாநாடாகும். மேலும் இந்த மாநாடு 81வது ஐக்கிய நாடுகள் பொது அவை கூட்டத்தோடு இணைந்து இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. செயற்கை நுண்ணறிவு, பணிவாழ்வில் மாற்றங்கள், நலவாழ்வு, நிலையான வளர்ச்சி, மனித மாண்பு மற்றும் பொறுப்பான தலைமைத்துவம் உள்ளிட்ட முக்கிய உலகளாவிய சவால்கள் மீதான விவாதங்களில் இந்த கூட்டம் கவனம் செலுத்தியுள்ளது. பங்கேற்பாளர்கள் நாம் எவற்றை கட்டி எழுப்புகிறோம், யாருக்காக, அதை யார் மர உரிமையாக பெறுவார்கள் என்ற முக்கிய கேள்வியை சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளனர். பிளவு மற்றும் நம்பிக்கையற்ற நிலை அதிகரித்து வரும் காலகட்டத்தில் செவிமடுப்பது, சந்திப்பது மற்றும் பகிரப்பட்ட பொறுப்புணர்வை அடிப்படையாக கொண்ட துணிவுமிக்க தலைமைத்துவத்தை மேம்படுத்த இத்தகைய உரையாடல்கள் முற்படுகின்றன என்று இத்திட்டத்தின் நிறுவனரான கர்தினால் ஃபேபியோ பாஜியோ அவர்கள் கூறியுள்ளார்.
3: சிரியாவின் இத்லிப் மாநிலத்தில் உள்ள கனாயி மற்றும் யகூபியே ஆகிய கிறிஸ்தவ கிராமங்களில் புனித பூமியை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ள பிரான்சிஸ்கன் துறவிகளால் நடத்தப்படும் 2 பள்ளிகள் மூடப்பட்டு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. செப்டம்பர் 20 ஞாயிறன்று திறந்து வைக்கப்பட்ட இப்பள்ளிகள் திரு அவை அமைப்புகள், புனித பூமிக்காக சேவை செய்யும் அரசு சாரா அமைப்புகள், புனித பூமியை பாதுகாக்கும் அமைப்பு மற்றும் பிரான்சிஸ்கன் துறவிகளின் ஆதரவுடன் புனரமைக்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் 1958 திறக்கப்பட்ட இப்பள்ளிகள் 1972 கைப்பற்றப்பட்டு பின்னர் போரின் போது தங்குமிடங்களாக பயன்படுத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. புனரமைக்கப்பட்ட பள்ளிகள் இப்போது 3 முதல் 17 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி வழங்குகின்றன. ஆங்கிலம், கணிதம், வேதியியல் மற்றும் உயிரியல் உள்ளிட்ட பாடங்களை கற்பிக்கும் இப்பள்ளிகளில் 25 உள்ளூர் கிறிஸ்தவ ஆசிரியர்கள் பணி செய்கின்றனர். இந்த மறுசீரமைப்பு திட்டம் 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியுள்ளது மற்றும் சிரியாவின் மீள்கட்டமைப்பு காலத்தில் அங்குள்ள குடும்பங்களை ஆதரித்துள்ளது. தற்போது 80 மாணவர்களுக்கு சேவை செய்யும் இப்பள்ளிகளில் புனரமைப்பு நிறைவடைந்ததுடன் ஏறத்தாழ 300 மாணவர்களுக்கு இடமளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவை கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய குடும்பங்கள் இரண்டிற்கும் சேவை செய்கின்றன. மேலும் கல்வி, உரையாடல் மற்றும் இணக்கமான வாழ்வுக்கு ஒரு முக்கியமான தளமாகவும் விளங்குகின்றன.
4: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தை 14 லியோ அவர்களின் பிரான்ஸ் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் முன் தூது, திருகடுகம் மற்றும் செய்திகள். திருத்தந்தை 14 லியோ அவர்களின் பிரான்ஸ் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் முன் தூது. செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருத்தூது பயணமாக பிரான்ஸ் நாட்டிற்கு செல்கிறார். வெள்ளிக்கிழமை தொடங்கும் இந்த பயணம் 28 திங்கட்கிழமையுடன் நிறைவு பெறுகிறது. இது திருத்தந்தையின் 5வது திருத்தூது பயணமாகும். இப்பயணம் புனித யோவான் நற்செய்தி 10 இறைவார்த்தை 10 குறிப்பிடுவது போல உலகம் வாழ்வு பெறும் பொருட்டு என்னும் மையக்கருத்தின் அடிப்படையாக கொண்டு திருத்தந்தை மேற்கொள்ளும் பயணமாகும். இது ஒரு சாதாரண திருத்தந்தை பயணமல்ல. பிரான்சின் கிறிஸ்துவ வரலாறு, இன்றைய மதசார்பற்ற சமூகம், இளைய தலைமுறை, செயற்கை நுண்ணறிவு, மனித மாண்பு, காயமடைந்தவர்களின் குரல், லூர்து அன்னை, ஐரோப்பாவின் அமைதி மற்றும் எதிர்காலம் ஆகிய அனைத்தையும் ஒன்றிணைக்கும் ஒரு முக்கியமான பயணம். திருத்தந்தை 14 லியோ அவர்களின் இந்த பயணம் 2008 திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களின் பயணத்திற்கு பிறகு பிரான்சிஸ்கான முதல் அரசு முறை திருத்தந்தை பயணமாகும். 2023 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிரான்சின் மார்சே நகருக்கு சென்றிருந்தாலும் அது மத்திய தரைக்கடல் நாடுகளின் சந்திப்பை மையமாக கொண்ட குறுகிய பயணமாக இருந்தது. பிரான்ஸ் நாட்டின் கிறிஸ்தவ வரலாறு மிகவும் பழமையானது. பிரான்சின் கிறிஸ்தவ வரலாறு க்ளோவிஸ் என்ற பிராங்க் அரசின் திருமுழுக்கை மையமாக கொண்டது. கிபி 496 அளவில் அவரது திருமுழுக்கு நடைபெற்றதாக கருதப்படுகிறது. அதன் பின்னர் பிராங்க் அரசாட்சி மற்றும் கிறிஸ்தவம் இடையே ஏற்பட்ட தொடர்பு பிரான்சின் வரலாற்றை ஆழமாக மாற்றியது. இதனால் ரீம்ஸ் நகரமும் அதன் பேராலயமும் பிரான்சின் கிறிஸ்தவம் மற்றும் அரச வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றன. ஆக 2ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவ சமூகங்கள் பரவலாக இருந்தது. பின்னர் பல புனிதர்கள் துறவர மரபுகள், பல்கலைக்கழகங்கள், பேராலயங்கள் மற்றும் சமூக சேவை இயக்கங்கள் பிரான்சின் வரலாற்றை வடிவமைத்தன. பிரான்சுடன் தொடர்புடைய முக்கியமான புனிதர்கள் புனித மார்டின், புனித டெனிஸ், புனித ஜெனிவிவ், புனித பெர்னார்ட், புனித வின்சென்ட் தே பால், புனித பிரான்சிஸ் தே சேல்ஸ், புனித ஜோன் ஆஃப் ஆர்க், புனித திரேஸ், புனித பெர்னெட், புனித சார்லஸ் தே பூகோல்ட், புனித ஜான் மரிய வியானி என பலர் உள்ளனர். பிரெஞ்ச் புரட்சியின் பின்னர் நாடு மதசார்பற்ற நாடாக உருப்பெற்றது. ஆக பிரான்சின் வரலாற்றை சுருக்கமாக சொன்னால், ஒரு காலத்தில் ஐரோப்பாவின் கிறிஸ்தவ நாகரிகத்தை வடிவமைத்த நாடு, இன்று மதசார்பற்ற நவீன சமூகமாக வாழும் நாடு என்றே கூறலாம். திருத்தந்தையின் பயணத்தில் செல்லும் முக்கிய சிறப்பிடங்களையும் அதன் வரலாற்று முக்கியத்துவத்தையும் சற்று பார்ப்போம். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பாரிஸில் உள்ள நோர்தீர் டேம் பேராலயத்தில் திருப்பலி மற்றும் மாலை வழிபாடு நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். நோர்தீர் டேம் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடையாளம். 2019 ஏற்பட்ட தீ விபத்தில் இதன் கோபுரமும் கூரையும் எரிந்தது. ஆனால் அதே பழமையான மரங்களைக் கொண்டு அதே கலைநயத்துடன் மீண்டும் கட்டி புதுப்பிக்கப்பட்டுள்ளது. எரிந்து போனாலும் எல்லாம் முடிந்து விடுவதில்லை, அழிவிற்குப் பிறகும் மறுபிறப்பு இருக்கிறது என்னும் கிறிஸ்தவத்தின் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு இணைகிறது. திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சாந்தெனேலியிலுள்ள பஸ்டா தி பிரான்ஸ் அரங்கில் இளையோருடன் ஜெப விழாவில் பங்கேற்கிறார். திரு அவை இளையோர் தன்னிடம் வருவதற்காக மட்டும் காத்திருக்கக் கூடாது, இளையோர் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும். மீட்டிங் ஜென்சி வேர் தே ஆர் மற்றும் சர்ச் மஸ்ட் கோ வேர் யங் பீப்பிள் ஆர் என்ற முக்கியமான ஊடக பாடமாகவும் இருக்கிறது. அடுத்து திருத்தந்தை அவர்கள் மெய்சன் பக்கித்தா என்ற சமூக ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்திற்கு செல்கிறார். இது புனித பக்கித்தா அவர்களின் பெயரை தாங்குகிறது. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து துறவு வாழ்க்கை மேற்கொண்டு நம்பிக்கையின் அடையாளமாக இருந்து புனிதராக மாறிய இப்புனிதையின் வாழ்வு இந்த மையத்தின் செயல்முறையை குறிப்பிட்டு காட்டுகின்றது. ஒரு மனிதனின் மதிப்பு அவனது பணம், நாடு, மொழி, சமூக நிலை ஆகியவற்றால் நிர்ணயிக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் மாண்பு உண்டு என்பதை இந்த மையம் சுட்டிக்காட்டுகின்றது. தொடர்ந்து திருத்தந்தை அவர்கள் லூர்து நகருக்கு செல்கிறார். லூர்து அன்னை திருத்தலத்தில் சென்று திருப்பலி நிறைவேற்றுகிறார். திருக்காட்சி கெபியில் ஜெபிக்கின்றார். மாலையில் நடைபெறும் மெழுகுத்திரி ஏந்திய ஜபமாலை பவனியில் பங்கு கொள்கிறார். தனது பயணத்தின் இறுதியாக மெஸ்ட்க்கு செல்கிறார். அங்கு ராபர்ட் ஸ்குமான் அரங்கத்தில் அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் ஐரோப்பாவின் வேர்களை நோக்கி என்ற கருத்தை மையமாக கொண்ட நிகழ்வில் பங்கேற்கிறார். இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் மெட்ஸ் நகரம் ஐரோப்பாவின் வரலாற்றில் பல்வேறு அரசியல் மற்றும் கலாச்சார எல்லைகளுடன் தொடர்புடையது. எனவே பிரான்சில் தொடங்கிய பயணம் ஐரோப்பாவின் எதிர்காலத்தை பற்றிய கேள்வியுடன் முடிகிறது.
2: திரிகடுக்கம்.
3: தமிழீனிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். மீண்டும் இன்று 7 செய்யுளில் நாம் இருக்கிறோம். இன்று 3 கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். வாழை மீன் உள்ளல் தலைப்படலும், ஆள் அல்லான் செல்வக்குடியுள்ள பிறத்தலும், பல் அவையுள் அஞ்சுவான் கற்ற அறுநூலும், இம்மூன்றும் துஞ்சு ஊமன் கண்ட கனா. உறங்குகிற ஊமை ஒருவர் காண்கிற கனாக்கள் இவை. இன்று பல் அவையுள் அஞ்சுவான் கற்ற அறுநூல். ஒருவர் நல்ல அரிய நூல்களையெல்லாம் கற்கக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லிக்கொண்டு அவர் நல்ல அறிஞர்கள், புலவர்கள், மிகச்சிறந்த மேலான சான்றோர்கள் இவர்களெல்லாம் ஒன்று கூடியிருக்கிற ஒரு அவையில் தான் படித்த அந்த நூலினுடைய கருத்துக்களை கூட சொல்வதற்கு இயலாமல் முயலாமல் அஞ்சுகிற ஒருவராக இருந்தால் அவர் இந்த அரிய நூலையெல்லாம் படிப்பார் என்று எண்ணுவது வெறும் வெற்று கனவு. அஞ்சாத ஒருவர்தான் அந்த நூலினை படித்து அங்கு அறிஞர்கள் இருக்கிற அவையில் அதை உரையாற்ற முடியும். அஞ்சுகிற ஒருவர் அவர் முறையானவராக இருக்க முடியாது, அறிவுடையவராக இருக்க முடியாது. மண்ணுயிர் ஓம்பி அருள்நாள்வார்க்கு இல்லன்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்கிறது ஒரு குறள். ஆக தன் உயிர் போய்விடுமோ என்று கூட அச்சம் வராது. யாருக்கு? இந்த உலகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒருவருக்கு. அவர் தான் அறிவுடையவர். ஆக அப்படி அறிவில்லாதவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால் அதை வள்ளுவர் கூறுகிறார். நாம் அதை பார்க்கலாம். வாளோடென் வன்கண்ணர் அல்லார்க்கு, நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. ஆக அது என்னங்கய்யா? கையில் வாளை வைத்திருத்தல், அடிப்படையில் ஒரு கோழை. கோழையிடம் வாள் இருந்தால் எப்படி இருக்கும்? அவர் அங்கு போர்க்களத்தில் என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய முடியாது. அதை போன்றுதான் நல்ல சான்றோர்கள் இருக்கிற ஒரு அவையில் பேசுவதற்கு கூட துணிச்சல் இல்லாத ஒருவர் அங்கு நூல் படித்திருக்கிறாராம் என்று சொல்வது என்பது அது எதற்கு? பயனே இல்லை. வாள் என்பது அவருக்கு வீரத்தை கொடுப்பதில்லை, வீரம் இருப்பது வாளை பயன்படுத்துவதற்கு. அதை போன்றுதான் இங்கு நூல் படித்தல் என்பது அறிவாற்றல் என்பதல்ல, அங்கு துணிச்சல் மிக்கவராக இருந்து புலவர்கள் இருக்கிற அந்த அவையில் உரையாற்றுவதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கு தெரிந்திருக்கிற ஒருவர் தான் அறிவாற்றல் மிக்கவர். அப்படிப்பட்டவர் தான் நூல் படித்திருக்கிறார் என்பதற்குரிய அந்த சான்று அது சான்றாக அமையும். எனவேதான் இங்கு தமிழர்கள் எழுதுகிற பாடல்கள் இப்படி சொல்கிறாங்க தானே, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தமிழரின் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு எப்பவும் வரட்டும், ஆனால் அஞ்சாமை என்பது தமிழர்களுக்கான ஒரு தனி பண்பு. அது பகத்சிங் போன்றவர்கள் செய்து நிகழ்த்தி காட்டியிருக்கிற ஒரு உயரிய பண்பு. அடுத்த 5 அங்கு தூக்கு மேடையில் தூக்கு போடப் போகிறார்கள். அந்த நேரத்திலும் அவர் படித்து கொண்டிருக்கிறார். எந்த நூலை? லெனினின் வாழ்க்கை வரலாற்றை. புரட்சியாளர்கள் இப்படிப்பட்ட மாமேதைகள், அவருக்கு என்ன அச்சம்? ஆக என்றாவது ஒரு நாள் உயிர் போகப் போகிறது. அது இந்த ஒரு நேர்மையான நன்மையான நோக்கத்துக்காக உயிர் போகிறார். போகட்டும், அத்தகைய அந்த துணிச்சல், அந்த துணிச்சலை இங்கு அறிவு படைத்தவர்கள் நடுவிலும் இங்கு தன் அறிவை வெளிப்படுத்துவதற்காக ஈடுபடுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்பது இங்குள்ள ஒரு சொல்லாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த மூன்று நாட்களிலும் நாம் பார்த்த அந்த திரிகடகம், சுக்கு மிளகு திப்பிலி, அது ஊமையர்கள் கண்ட கனவு போன்று நம்முடைய செயல்கள் இருந்துவிடக்கூடா. ஆக அந்த வாழை மீனை இந்த ஒரு பறவை, உள்ளான் என்கிற பறவை எடுக்க முடியாது. அப்படி எடுக்கிறது என்றால் அது ஒரு கனவாகத்தான் இருக்கும். ஆற்றலும் அறிவும் இல்லாத ஒருவர் நான் பணக்காரராகி இங்கு செய்ய வேண்டிய நல்லவற்றை செய்வேன் என்பதும் ஒரு கனவாகத்தான் இருக்கும். நல் அவை புலவர்கள் இருக்கிற அந்த அவையில் ஒருவர் நான் அறிவிப்பதற்கு கூட அச்சம் கொண்டவராக இருக்கிறார் என்றால் அவர் படிக்கிற நூலும் கனவாகத்தான் இருக்கும். எனவே இந்த அச்சத்தையெல்லாம் தவிர்த்து நேர்மையான தன்மையில் கனவுகளை நனவாக்குவதற்கு இங்கு முயல்வோம். இன்று நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சொல் வல்லுநர். வல்லுநர் என்பது தமிழ் சொல் அல்ல. ஆக வழக்கமாக இந்த நடத்துனர், ஓட்டுநர் என்றெல்லாம் வருகின்ற பொழுது அதில் தன் நகரத்தை பயன்படுத்துவோம். ஏனென்றால் அந்த வினையினுடைய வேர் அது ஒரு பொருள் தரக்கூடியதாக இருக்கும். ஓட்டு, எனவே அதோடு இணைத்து பயன்படுத்துகிற அந்த இணைப்பு என்பது தன் நகரம் ந என்று வர வேண்டும். அந்த ரன் நகரம் வந்துடக்கூடாது. ஆக ஓட்டு நர், பெரு நர், இயக்கு நர், அதெல்லாம் எப்படி வரும்? ஆனால் வல்லுநர் என்கிற இடத்துல அந்த நான் வர முடியும். ஏன்னா தமிழே கிடையாது, அது ரன் நகரம் தான் வரும். ரெண்டு சொல்லி என்னன்னு சொல்கிறாங்களோ அதான் வரும். ஆக அது தமிழ் அல்ல, வல்லுநர் தமிழ் அல்ல. மாறாக தமிழ் என்பது புலவர், அறிஞர் என்று நாம் இங்கு பயன்படுத்த வேண்டும். வல்லுநர் என்கிற சொல்லை நாம் விடுத்து புலவர், அறிஞர் என்கிற சொல்லை பயன்படுத்துவோம். மீண்டும் நாம் இத்தகைய நன்மாந்தர்களாக உயர்வதற்கு நாம் காணுகிற கனவு அது நடைமுறைப்படுத்தப்படுவதற்குரிய பொது நன்மை கருதிய கனவுகளாக இருக்கட்டும் என்றெல்லாம் எண்ணி பொய்யான, பொய்மையான, கோழைத்தனமான அந்த கனவுகளையெல்லாம் விடுத்து உயரிய மாந்தர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்ற இந்த திரிகடக மருந்தை ஏற்று சுவைப்போம் இறைவனுக்கு திருவிழமானால். மீண்டும் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.

0: செய்திகள்.
1: வன்முறை, சுரண்டல் மற்றும் பல்வேறு துன்பங்களுக்கு அதிகம் ஆளாகும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதி குழந்தைகளை பாதுகாத்து பராமரிப்பதில் அனைவரும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். செப்டம்பர் 27 நாள் கடைபிடிக்கப்படும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளின் உலக நாளை முன்னிட்டு செப்டம்பர் 23 புதனன்று வத்திக்கான் புனித பேதுரு வளாகத்தில் இடம்பெற்ற புதன் பொது மறைக்கல்வி உரையின் இறுதியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, தங்கள் தாயகங்களை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டுள்ள சிறார்கள் மீது தனது கவனத்தை திருப்பினார். புலம்பெயர்வு பாதைகளில் குழந்தைகளும் இளம் பருவத்தினரும் வன்முறை, சித்திரவதை, சுரண்டல் மற்றும் அதிர்ச்சிகரமான சூழல்களை எதிர்கொள்வதாகவும் பலர் தங்கள் பயணங்களின் போது உயிரிழப்பதாகவும் குறிப்பிட்ட திருத்தந்தை, இளம் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளின் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அக்கறை கொண்டு அவர்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டின் உலக நாளுக்காக திருத்தந்தை அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியின் மையக்கருத்து இந்த சிறார்களில் ஒருவரையாவது என்பதாகும். போர், வறுமை, வன்முறை, சுற்றுச்சூழல் பேரிடர்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கள் தாயகங்களை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்படும் லட்சக்கணக்கான குழந்தைகளை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். குழந்தைகள் கடத்தல், சுரண்டல், பாலியல் வன்முறை, கட்டாய திருமணம் மற்றும் ஆயுத மோதல்களில் சிறார்களை ஈடுபடுத்துதல் போன்றவற்றை கண்டித்துள்ள திருத்தந்தை, இத்தகைய சிறார்களில் ஒருவரை என் பேரில் ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்ற இயேசுவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டியதுடன், புலம்பெயர்ந்த குழந்தைகளை வெறும் புள்ளி விவரங்களாக கருதக்கூடாது என்று வலியுறுத்தினார்.
2: அமெரிக்க பேராயர் புல்டன் ஷீன் அவர்கள் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்படவுள்ள நிலையில் அவரது ஊடக மறைப்பணியும் நற்செய்தி பணியும் பலரும் மகிழ்ச்சியுடன் நற்செய்தியை பரப்புவதற்கான புதிய வழிகளை கண்டறிய தூண்டுதலாக அமைய வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 23 புதன்கிழமை வத்திக்கானில் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற புதன் பொதுமறை கல்வி உரையின் இறுதியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, அமெரிக்காவின் மறைந்த பேராயர் புல்டன் ஷீன் அவர்களின் அருளாளர் நிலை உயர்வு குறித்து எடுத்து காட்டியதுடன், நாளை மிசூரி மாநிலம் செயின்ட் லூயிஸில் வணக்கத்திற்குரிய புல்டன் ஷீன் அவர் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்படுவார் என்று தெரிவித்தார். ஊடகங்களின் வழியாக நற்செய்தி பணியை ஆற்றிய இந்த புனித ஆயரின் எடுத்துக்காட்டும் பரிந்துரையும் மகிழ்ச்சியான ஆர்வத்துடன் நற்செய்தி செய்தியை பரப்புவதற்கான புதிய வழிகளை கண்டறிய பலருக்கும் உத்வேகம் அளிக்கட்டும் என்று திருத்தந்தை கூறினார். 2026 ஆண்டு செப்டம்பர் 24 நாள் வியாழன்கிழமை பிற்பகல் செயின்ட் லூயிஸில் உள்ள அமெரிக்காஸ் மையத்தின் டோம் அரங்கில் புல்டன் ஷீன் அவர்களின் அருளாளர் நிலை உயர்வு திருப்பலி நடைபெறுகிறது. நற்செய்தி பரப்பு பணிக்கான திருப்பீடத்துறையின் துணைத் தலைவர் கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே அவர்கள் இத்திருப்பலிக்கு தலைமை தாங்குகிறார். 48 அமெரிக்க மாநிலங்கள் மற்றும் 12 நாடுகளில் இருந்து ஏறத்தாழ 45,000 நம்பிக்கையாளர்கள், 80 மேற்பட்ட ஆயர்கள் மற்றும் 100 அருப்பணியாளர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: வன்முறை, வறுமை மற்றும் உணவு தட்டுப்பாடு ஆகியவை பல லட்சக்கணக்கான குழந்தைகளை பசி கொடுமைக்கு உள்ளாக்குவதால் ஹைட்டி தீவு கடுமையாக மனிதாபிமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அவையின் முகமைகளான யுனிசெஃப் உணவு மற்றும் மேலாண்மை அமைப்பு, உலக உணவு திட்டம் ஆகியவை கூட்டாக வெளியிட்டுள்ள தகவலின்படி, ஹைட்டியில் 6 முதல் 59 மாதங்களுக்கு இடைப்பட்ட ஏறத்தாழ 254,000 குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படும் ஆபத்தில் உள்ளனர். இவர்களில் ஏறத்தாழ 94,000 குழந்தைகள் ஏற்கனவே கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உடனடியாக உரிய சிகிச்சை வழங்கப்படாவிட்டால் உயிரிழக்கும் ஆபத்து இருப்பதாக அந்த அறிக்கை எச்சரித்துள்ளது. சாலைகளை முடக்குவது, உணவு விநியோகத்தை தடை செய்வது, சந்தைகளை கொள்ளையடிப்பது மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான மனிதாபிமான உதவிகளை கட்டுப்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவியல் பின்னணியுள்ள கும்பல்களால் இந்த நெருக்கடி பெருமளவில் அதிகரித்துள்ளது. துப்பாக்கி சூடுகள், ஆள் கடத்தல்கள் மற்றும் பாலியல் வன்முறை உள்ளிட்ட வன்முறைகள் ஏறத்தாழ 15,00,000 மக்களை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியுள்ளன. அவர்களில் தோராயமாக 25% குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: அமெரிக்கா தங்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடுக்கக்கூடும் என தங்களிடம் உளவு தகவல் இருப்பதாக ஈரான் கூறியதை அடுத்து, மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் உள்ள அரசுகள் போர் பதற்றம் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்த்து அச்சூழலுக்கு தயாராகி வருகின்றன. அமெரிக்காவின் மேரிலாந்து மாநிலத்தில் உள்ள மலைப்பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ ஓய்வு இல்லமான கேம்ஸ் டேவிட்டில் வார இறுதி நாட்களில் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்திலிருந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னதாகவே திரும்பியதைத் தொடர்ந்து தாக்குதல்கள் குறித்த கவலைகள் அதிகரித்துள்ளன. அதேவேளையில் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க குடிமக்களுக்கான புதிய பாதுகாப்பு எச்சரிக்கையை அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலும் ஒரு பரந்த இராணுவ பதிலடிக்கு வழிவகுக்கும் என்றும் அந்த தாக்குதல்கள் இந்திய பெருங்கடலில் இயங்கும் அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கும் நீடிக்கப்படலாம் என்றும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹூதி இயக்கம் ரியாத் மீது நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து மாநிலத்தில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் பரந்த அளவிலான மோதல் ஏற்படக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தை 14 லியோ அவர்களின் பிரான்ஸ் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் முன் தூது, திருகடுகம் மற்றும் செய்திகள். திருத்தந்தை 14 லியோ அவர்களின் பிரான்ஸ் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் முன் தூது. செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருத்தூது பயணமாக பிரான்ஸ் நாட்டிற்கு செல்கிறார். வெள்ளிக்கிழமை தொடங்கும் இந்த பயணம் 28 திங்கட்கிழமையுடன் நிறைவு பெறுகிறது. இது திருத்தந்தையின் 5வது திருத்தூது பயணமாகும். இப்பயணம் புனித யோவான் நற்செய்தி 10 இறைவார்த்தை 10 குறிப்பிடுவது போல உலகம் வாழ்வு பெறும் பொருட்டு என்னும் மையக்கருத்தின் அடிப்படையாக கொண்டு திருத்தந்தை மேற்கொள்ளும் பயணமாகும். இது ஒரு சாதாரண திருத்தந்தை பயணமல்ல. பிரான்சின் கிறிஸ்துவ வரலாறு, இன்றைய மதசார்பற்ற சமூகம், இளைய தலைமுறை, செயற்கை நுண்ணறிவு, மனித மாண்பு, காயமடைந்தவர்களின் குரல், லூர்து அன்னை, ஐரோப்பாவின் அமைதி மற்றும் எதிர்காலம் ஆகிய அனைத்தையும் ஒன்றிணைக்கும் ஒரு முக்கியமான பயணம். திருத்தந்தை 14 லியோ அவர்களின் இந்த பயணம் 2008 திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களின் பயணத்திற்கு பிறகு பிரான்சிஸ்கான முதல் அரசு முறை திருத்தந்தை பயணமாகும். 2023 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிரான்சின் மார்சே நகருக்கு சென்றிருந்தாலும் அது மத்திய தரைக்கடல் நாடுகளின் சந்திப்பை மையமாக கொண்ட குறுகிய பயணமாக இருந்தது. பிரான்ஸ் நாட்டின் கிறிஸ்தவ வரலாறு மிகவும் பழமையானது. பிரான்சின் கிறிஸ்தவ வரலாறு லோவிஸ் என்ற பிராங்க் அரசின் திருமுழுக்கை மையமாக கொண்டது. கிபி 496 அளவில் அவரது திருமுழுக்கு நடைபெற்றதாக கருதப்படுகிறது. அதன் பின்னர் பிராங்க் அரசாட்சி மற்றும் கிறிஸ்தவம் இடையே ஏற்பட்ட தொடர்பு பிரான்சின் வரலாற்றை ஆழமாக மாற்றியது. இதனால் ரீம்ஸ் நகரமும் அதன் பேராலயமும் பிரான்சின் கிறிஸ்தவம் மற்றும் அரச வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றன. ஆக 2ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவ சமூகங்கள் பரவலாக இருந்தது. பின்னர் பல புனிதர்கள் திரவர மரபுகள், பல்கலைக்கழகங்கள், பேராலயங்கள் மற்றும் சமூக சேவை இயக்கங்கள் பிரான்சின் வரலாற்றை வடிவமைத்தன. பிரான்சுடன் தொடர்புடைய முக்கியமான புனிதர்கள் புனித மார்டின், புனித டெனிஸ், புனித ஜெனீவிவ், புனித பெர்னார்ட், புனித வின்சென்ட் தே பால், புனித பிரான்சிஸ் தே சேல்ஸ், புனித ஜோன் ஆஃப் ஆர்க், புனித திரேஸ், புனித பெர்னெட், புனித சார்லஸ் தே பூகோல்ட், புனித ஜான் மரிய வியானி என பலர் உள்ளனர். பிரெஞ்சு புரட்சியின் பின்னர் நாடு மதசார்பற்ற நாடாக உருப்பெற்றது. ஆக பிரான்சின் வரலாற்றை சுருக்கமாக சொன்னால், ஒரு காலத்தில் ஐரோப்பாவின் கிறிஸ்தவ நாகரிகத்தை வடிவமைத்த நாடு, இன்று மதசார்பற்ற நவீன சமூகமாக வாழும் நாடு என்றே கூறலாம். திருத்தந்தையின் பயணத்தில் செல்லும் முக்கிய சிறப்பிடங்களையும் அதன் வரலாற்று முக்கியத்துவத்தையும் சற்று பார்ப்போம். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பாரிஸில் உள்ள நோர்தீர் டேம் பேராலயத்தில் திருப்பலி மற்றும் மாலை வழிபாடு நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். நோர்தீர் டேம் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடையாளம். 2019 ஏற்பட்ட தீ விபத்தில் இதன் கோபுரமும் கூரையும் எரிந்தது. ஆனால் அதே பழமையான மரங்களைக் கொண்டு அதே கலைநயத்துடன் மீண்டும் கட்டி புதுப்பிக்கப்பட்டுள்ளது. எரிந்து போனாலும் எல்லாம் முடிந்துவிடுவதில்லை, அழிவிற்குப் பிறகும் மறுபிறப்பு இருக்கிறது என்னும் கிறிஸ்தவத்தின் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு இணைகிறது. திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சாந்தெனேலியிலுள்ள பஸ்டா தி பிரான்ஸ் அரங்கில் இளையோருடன் ஜெப விழாவில் பங்கேற்கிறார். திரு அவை இளையோர் தன்னிடம் வருவதற்காக மட்டும் காத்திருக்கக் கூடாது, இளையோர் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும். மீட்டிங் ஜென்சி வேர் தே ஆர் மற்றும் சர்ச் மஸ்ட் கோ வேர் யங் பீப்பிள் ஆர் என்ற முக்கியமான ஊடக பாடமாகவும் இருக்கிறது. அடுத்து திருத்தந்தை அவர்கள் மெய்சன் பக்கித்தா என்ற சமூக ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்திற்கு செல்கிறார். இது புனித பக்கித்தா அவர்களின் பெயரை தாங்குகிறது. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து துறவு வாழ்க்கை மேற்கொண்டு நம்பிக்கையின் அடையாளமாக இருந்து புனிதராக மாறிய இப்புனிதையின் வாழ்வு இந்த மையத்தின் செயல்முறையை குறிப்பிட்டு காட்டுகின்றது. ஒரு மனிதனின் மதிப்பு அவனது பணம், நாடு, மொழி, சமூக நிலை ஆகியவற்றால் நிர்ணயிக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் மாண்பு உண்டு என்பதை இந்த மையம் சுட்டிக்காட்டுகின்றது. தொடர்ந்து திருத்தந்தை அவர்கள் லூர்து நகருக்கு செல்கிறார். லூர்து அன்னை திருத்தலத்தில் சென்று திருப்பலி நிறைவேற்றுகிறார். திருக்காட்சி கெபியில் ஜெபிக்கின்றார். மாலையில் நடைபெறும் மெழுகுத்திரி ஏந்திய ஜபமாலை பவனியில் பங்கு கொள்கிறார். தனது பயணத்தின் இறுதியாக மெஸ்ட்க்கு செல்கிறார். அங்கு ராபர்ட் ஸ்குமான் அரங்கத்தில் அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் ஐரோப்பாவின் வேர்களை நோக்கி என்ற கருத்தை மையமாக கொண்ட நிகழ்வில் பங்கேற்கிறார். இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் மெட்ஸ் நகரம் ஐரோப்பாவின் வரலாற்றில் பல்வேறு அரசியல் மற்றும் கலாச்சார எல்லைகளுடன் தொடர்புடையது. எனவே பிரான்சில் தொடங்கிய பயணம் ஐரோப்பாவின் எதிர்காலத்தை பற்றிய கேள்வியுடன் முடிகிறது.
2: திரிகடுக்கம்.
3: தமிழீனிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். மீண்டும் இன்று 7 செய்யுளில் நாம் இருக்கிறோம். இன்று 3 கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். வாழை மீன் உள்ளல் தலைப்படலும், ஆள் அல்லான் செல்வக்குடியுள்ள பிறத்தலும், பல் அவையுள் அஞ்சுவான் கற்ற அறுநூலும், இம்மூன்றும் துஞ்சு ஊமன் கண்ட கனா. உறங்குகிற ஊமை ஒருவர் காண்கிற கனாக்கள் இவை. இன்று பல் அவையுள் அஞ்சுவான் கற்ற அறுநூல். ஒருவர் நல்ல அரிய நூல்களையெல்லாம் கற்கக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லிக்கொண்டு அவர் நல்ல அறிஞர்கள், புலவர்கள், மிகச்சிறந்த மேலான சான்றோர்கள் இவர்களெல்லாம் ஒன்று கூடியிருக்கிற ஒரு அவையில் தான் படித்த அந்த நூலினுடைய கருத்துக்களை கூட சொல்வதற்கு இயலாமல் முயலாமல் அஞ்சுகிற ஒருவராக இருந்தால் அவர் இந்த அரிய நூலையெல்லாம் படிப்பார் என்று எண்ணுவது வெறும் வெற்று கனவு. அஞ்சாத ஒருவர்தான் அந்த நூலினை படித்து அங்கு அறிஞர்கள் இருக்கிற அவையில் அதை உரையாற்ற முடியும். அஞ்சுகிற ஒருவர் அவர் முறையானவராக இருக்க முடியாது, அறிவுடையவராக இருக்க முடியாது. மண்ணுயிர் ஓம்பி அருள்நாள்வார்க்கு இல்லன்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்கிறது ஒரு குறள். ஆக தன் உயிர் போய்விடுமோ என்று கூட அச்சம் வராது. யாருக்கு? இந்த உலகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒருவருக்கு. அவர் தான் அறிவுடையவர். ஆக அப்படி அறிவில்லாதவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால் அதை வள்ளுவர் கூறுகிறார். நாம் அதை பார்க்கலாம். வாளோடென் வன்கண்ணர் அல்லார்க்கு, நூலோடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. ஆக அது என்னங்கய்யா? கையில் வாளை வைத்திருத்தல், அடிப்படையில் ஒரு கோழை. கோழையிடம் வாள் இருந்தால் எப்படி இருக்கும்? அவர் அங்கு போர்க்களத்தில் என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய முடியாது. அதை போன்றுதான் நல்ல சான்றோர்கள் இருக்கிற ஒரு அவையில் பேசுவதற்கு கூட துணிச்சல் இல்லாத ஒருவர் அங்கு நூல் படித்திருக்கிறாராம் என்று சொல்வது என்பது அது எதற்கு? பயனே இல்லை. வாள் என்பது அவருக்கு வீரத்தை கொடுப்பதில்லை, வீரம் இருப்பது வாளை பயன்படுத்துவதற்கு. அதை போன்றுதான் இங்கு நூல் படித்தல் என்பது அறிவாற்றல் என்பதல்ல, அங்கு துணிச்சல் மிக்கவராக இருந்து புலவர்கள் இருக்கிற அந்த அவையில் உரையாற்றுவதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கு தெரிந்திருக்கிற ஒருவர் தான் அறிவாற்றல் மிக்கவர். அப்படிப்பட்டவர் தான் நூல் படித்திருக்கிறார் என்பதற்குரிய அந்த சான்று அது சான்றாக அமையும். எனவேதான் இங்கு தமிழர்கள் எழுதுகிற பாடல்கள் இப்படி சொல்கிறாங்க தானே, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தமிழரின் உடமையடா, ஆறிலும் சாவு 100 சாவு எப்பவும் வரட்டும், ஆனால் அஞ்சாமை என்பது தமிழர்களுக்கான ஒரு தனி பண்பு. அது பகத்சிங் போன்றவர்கள் செய்து நிகழ்த்தி காட்டியிருக்கிற ஒரு உயரிய பண்பு. அடுத்த 5 அங்கு தூக்கு மேடையில் தூக்கு போடப் போகிறார்கள். அந்த நேரத்திலும் அவர் படித்து கொண்டிருக்கிறார் எந்த நூலை? லெனினின் வாழ்க்கை வரலாற்றை. புரட்சியாளர்கள் இப்படிப்பட்ட மாமேதைகள், அவருக்கு என்ன அச்சம்? ஆக என்றாவது ஒரு நாள் உயிர் போகப் போகிறது. அது இந்த ஒரு நேர்மையான நன்மையான நோக்கத்துக்காக உயிர் போகிறால் போகட்டும், அத்தகைய அந்த துணிச்சல், அந்த துணிச்சலை இங்கு அறிவு படைத்தவர்கள் நடுவிலும் இங்கு தன் அறிவை வெளிப்படுத்துவதற்காக ஈடுபடுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்பது இங்குள்ள ஒரு சொல்லாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த மூன்று நாட்களிலும் நாம் பார்த்த அந்த திரிகடகம், சுக்கு மிளகு திப்பிலி, அது ஊமையர்கள் கண்ட கனவு போன்று நம்முடைய செயல்கள் இருந்துவிடக்கூடா. ஆக அந்த வாழை மீனை இந்த ஒரு பறவை, உள்ளான் என்கிற பறவை எடுக்க முடியாது. அப்படி எடுக்கிறது என்றால் அது ஒரு கனவாகத்தான் இருக்கும். ஆற்றலும் அறிவும் இல்லாத ஒருவர் நான் பணக்காரராகி இங்கு செய்ய வேண்டிய நல்லவற்றை செய்வேன் என்பதும் ஒரு கனவாகத்தான் இருக்கும். நல் அவை புலவர்கள் இருக்கிற அந்த அவையில் ஒருவர் நான் அறிவிப்பதற்கு கூட அச்சம் கொண்டவராக இருக்கிறார் என்றால் அவர் படிக்கிற நூலும் கனவாகத்தான் இருக்கும். எனவே இந்த அச்சத்தை எல்லாம் தவிர்த்து நேர்மையான தன்மையில் கனவுகளை நனவாக்குவதற்கு இங்கு முயல்வோம். இன்று நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சொல் வல்லுநர். வல்லுநர் என்பது தமிழ் சொல் அல்ல. ஆக வழக்கமாக இந்த நடத்துனர், ஓட்டுநர் என்றெல்லாம் வருகின்ற பொழுது அதில் தன் நகரத்தை பயன்படுத்துவோம். ஏனென்றால் அந்த வினையினுடைய வேர் அது ஒரு பொருள் தரக்கூடியதாக இருக்கும். ஓட்டு, எனவே அதோடு இணைத்து பயன்படுத்துகிற அந்த இணைப்பு என்பது தன் நகரம் ந என்று வர வேண்டும். அந்த ரன் நகரம் வந்துடக்கூடாது. ஆக ஓட்டுநர், பெருநர், இயக்குநர் அதெல்லாம் இப்படி வரும். ஆனால் வல்லுநர் என்கிற இடத்துல அந்த நான் வர முடியும், ஏன்னா தமிழே கிடையாது. அது ரன் நகரம் தான் வரும். ரெண்டு சொல்லி என்னான்னு சொல்கிறாங்களோ அதான் வரும். ஆக அது தமிழ் அல்ல, வல்லுநர் தமிழ் அல்ல. மாறாக தமிழ் என்பது புலவர், அறிஞர் என்று நாம் இங்கு பயன்படுத்த வேண்டும். வல்லுநர் என்கிற சொல்லை நாம் விடுத்து புலவர், அறிஞர் என்கிற சொல்லை பயன்படுத்துவோம். மீண்டும் நாம் இத்தகைய நன்மாந்தர்களாக உயர்வதற்கு நாம் காணுகிற கனவு அது நடைமுறைப்படுத்தப்படுவதற்குரிய பொது நன்மை கருதிய கனவுகளாக இருக்கட்டும் என்றெல்லாம் எண்ணி பொய்யான, பொய்மையான, கோழைத்தனமான அந்த கனவுகளையெல்லாம் விடுத்து உயரிய மாந்தர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்ற இந்த திரிகடக மருந்தை ஏற்று சுவைப்போம். இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.

0: செய்திகள்.
1: வன்முறை, சுரண்டல் மற்றும் பல்வேறு துன்பங்களுக்கு அதிகம் ஆளாகும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதி குழந்தைகளை பாதுகாத்து பராமரிப்பதில் அனைவரும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். செப்டம்பர் 27 நாள் கடைபிடிக்கப்படும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளின் உலக நாளை முன்னிட்டு செப்டம்பர் 23 புதனன்று வத்திக்கான் புனித பேதுரு வளாகத்தில் இடம்பெற்ற புதன் பொது மறைக்கல்வி உரையின் இறுதியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, தங்கள் தாயகங்களை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டுள்ள சிறார்கள் மீது தனது கவனத்தை திருப்பினார். புலம்பெயர்வு பாதைகளில் குழந்தைகளும் இளம் பருவத்தினரும் வன்முறை, சித்திரவதை, சுரண்டல் மற்றும் அதிர்ச்சிகரமான சூழல்களை எதிர்கொள்வதாகவும் பலர் தங்கள் பயணங்களின் போது உயிரிழப்பதாகவும் குறிப்பிட்ட திருத்தந்தை, இளம் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளின் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அக்கறை கொண்டு அவர்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டின் உலக நாளுக்காக திருத்தந்தை அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியின் மையக்கருத்து இந்த சிறார்களில் ஒருவரையாவது என்பதாகும். போர், வறுமை, வன்முறை, சுற்றுச்சூழல் பேரிடர்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கள் தாயகங்களை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்படும் லட்சக்கணக்கான குழந்தைகளை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். குழந்தைகள் கடத்தல், சுரண்டல், பாலியல் வன்முறை, கட்டாய திருமணம் மற்றும் ஆயுத மோதல்களில் சிறார்களை ஈடுபடுத்துதல் போன்றவற்றை கண்டித்துள்ள திருத்தந்தை, இத்தகைய சிறார்களில் ஒருவரை என் பேரில் ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்ற இயேசுவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டியதுடன், புலம்பெயர்ந்த குழந்தைகளை வெறும் புள்ளி விவரங்களாக கருதக்கூடாது என்று வலியுறுத்தினார்.
2: அமெரிக்க பேராயர் புல்டன் ஷீன் அவர்கள் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்படவுள்ள நிலையில் அவரது ஊடக மறைப்பணியும் நற்செய்தி பணியும் பலரும் மகிழ்ச்சியுடன் நற்செய்தியை பரப்புவதற்கான புதிய வழிகளை கண்டறிய தூண்டுதலாக அமைய வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 23 புதன்கிழமை வத்திக்கானில் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற புதன் பொதுமறை கல்வி உரையின் இறுதியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, அமெரிக்காவின் மறைந்த பேராயர் புல்டன் ஷீன் அவர்களின் அருளாளர் நிலை உயர்வு குறித்து எடுத்து காட்டியதுடன், நாளை மிசூரி மாநிலம் செயின்ட் லூயிஸில் வணக்கத்திற்குரிய புல்டன் ஷீன் அவர் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்படுவார் என்று தெரிவித்தார். ஊடகங்களின் வழியாக நற்செய்தி பணியை ஆற்றிய இந்த புனித ஆயரின் எடுத்துக்காட்டும் பரிந்துரையும் மகிழ்ச்சியான ஆர்வத்துடன் நற்செய்தி செய்தியை பரப்புவதற்கான புதிய வழிகளை கண்டறிய பலருக்கும் உத்வேகம் அளிக்கட்டும் என்று திருத்தந்தை கூறினார். 2026 செப்டம்பர் 24 நாள் வியாழன்கிழமை பிற்பகல் செயின்ட் லூயிஸில் உள்ள அமெரிக்காஸ் மையத்தின் டோம் அரங்கில் புல்டன் ஷீன் அவர்களின் அருளாளர் நிலை உயர்வு திருப்பலி நடைபெறுகிறது. நற்செய்தி பரப்பு பணிக்கான திருப்பீடத்துறையின் துணைத் தலைவர் கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே அவர்கள் இத்திருப்பலிக்கு தலைமை தாங்குகிறார். 48 அமெரிக்க மாநிலங்கள் மற்றும் 12 நாடுகளில் இருந்து ஏறத்தாழ 45,000 நம்பிக்கையாளர்கள், 80 மேற்பட்ட ஆயர்கள் மற்றும் 100 அருட்பணியாளர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: வன்முறை, வறுமை மற்றும் உணவு தட்டுப்பாடு ஆகியவை பல லட்சக்கணக்கான குழந்தைகளை பசி கொடுமைக்கு உள்ளாக்குவதால் ஹைட்டி தீவு கடுமையாக மனிதாபிமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அவையின் முகமைகளான யுனிசெஃப் உணவு மற்றும் மேலாண்மை அமைப்பு, உலக உணவு திட்டம் ஆகியவை கூட்டாக வெளியிட்டுள்ள தகவலின்படி, ஹைட்டியில் 6 முதல் 59 மாதங்களுக்கு இடைப்பட்ட ஏறத்தாழ 254,000 குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படும் ஆபத்தில் உள்ளனர். இவர்களில் ஏறத்தாழ 94,000 குழந்தைகள் ஏற்கனவே கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உடனடியாக உரிய சிகிச்சை வழங்கப்படாவிட்டால் உயிரிழக்கும் ஆபத்து இருப்பதாக அந்த அறிக்கை எச்சரித்துள்ளது. சாலைகளை முடக்குவது, உணவு விநியோகத்தை தடை செய்வது, சந்தைகளை கொள்ளையடிப்பது மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான மனிதாபிமான உதவிகளை கட்டுப்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவியல் பின்னணியுள்ள கும்பல்களால் இந்த நெருக்கடி பெருமளவில் அதிகரித்துள்ளது. துப்பாக்கி சூடுகள், ஆள் கடத்தல்கள் மற்றும் பாலியல் வன்முறை உள்ளிட்ட வன்முறைகள் ஏறத்தாழ 15,00,000 மக்களை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியுள்ளன. அவர்களில் தோராயமாக பாதியளவு குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: அமெரிக்கா தங்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடுக்கக்கூடும் என தங்களிடம் உளவு தகவல் இருப்பதாக ஈரான் கூறியதை அடுத்து, மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் உள்ள அரசுகள் போர் பதற்றம் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்த்து அச்சூழலுக்கு தயாராகி வருகின்றன. அமெரிக்காவின் மேரிலாந்து மாநிலத்தில் உள்ள மலைப்பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ ஓய்வு இல்லமான கேம்ஸ் டேவிட்டில் வார இறுதி நாட்களில் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்திலிருந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னதாகவே திரும்பியதைத் தொடர்ந்து தாக்குதல்கள் குறித்த கவலைகள் அதிகரித்துள்ளன. அதேவேளையில் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க குடிமக்களுக்கான புதிய பாதுகாப்பு எச்சரிக்கையை அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலும் ஒரு பரந்த இராணுவ பதிலடிக்கு வழிவகுக்கும் என்றும் அந்த தாக்குதல்கள் இந்திய பெருங்கடலில் இயங்கும் அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கும் நீடிக்கப்படலாம் என்றும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹூதி இயக்கம் ரியாத் மீது நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து மாநிலத்தில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் பரந்த அளவிலான மோதல் ஏற்படக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.